0: ஆர் மேப்பாச்சு
1: இடி விண்ணோ ஓர் ரேடியோ
2: Hey yo, man, I see you wanna be everybody.

0: ஆர் மேப்பாச்சோ
1: இடியுனோ ஓ ரேடியோ ஓ ரேடியோ ரேடியோ ரேடியோ ரேடியோ
2: என்ன பண்ணுறது என்ன பண்ணணும்?

0: ஆர் மேப்பாச்சோ
1: இடியுனோ ஆர் ரேடியோ பியும் ஏக்கிரே வேர் குவாரோ
0: ஆர் மேப்பாச்சோ
1: இடியுனோ ஆர் ரேடியோ

0: ஆர் மே பாச்சு
1: இட் யூனோ ஆர் ரேடியோ
2: Soldiers vs. the real soldiers, a.k.a. Kang Boy in town, alongside Mr. Diggy, Diggy, Diggy.